Hello everyone, you are listening to CITR 101.9 broadcasting from the unceded and traditional territories of the Hunkaminium-speaking Musqueam peoples located on UBC's Vancouver House campus. This is the Unlived Life, UBC's Tamil radio show, and I am your host RJ Ashwini. Now it should be noted guys that I am not an expert and I am speaking from my personal experiences only and maybe with a little bit of research here and there. So this show is mostly spoken in Tamil but English transcript will be linked on our Instagram page at VazhaDhaVaazhkai, which goes as VazhaDhaVaazhkai. Now, to be very honest with you, I have totally lost track in which episode number this is, so I'm going to leave that up to you for you guys to guess. But let us get started. So, வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டு இருக்கிறது வாழாத வாழ்க்கை. இது யூபிசியோட ஒரே தமிழ் ரேடியோ ஷோ. நான் உங்களோட ஹோஸ்ட் ஆர்ஜே அஸ்வினி. ஞாபகம் வருகிறதா நான் யார் என்று அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு, பிகாஸ் நானே ரொம்ப பலகாலத்துக்கு அப்புறம் இந்த ஷோக்கு வந்திருக்கேன் மக்களே. ஒரு மாதிரி இப்போ வந்து ஃப்ரெஷ் வைபோடு வந்திருக்கேன், இப்போ தான் பேக் டு ட்ராக் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் கொஞ்ச நாள் தான் இல்லாமல் போனேன், அதுக்குள்ளே ஊரில் நாட்டில் உலகத்தில் என்னென்னவோலாம் நடந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் கவர் பண்ண போகிறோம். பட் அதை தாண்டி இன்றைக்கி எபிசோடோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டும் வந்திருக்காங்க. ஸோ இந்த கெஸ்ட் வந்து மற்ற கெஸ்ட் மாதிரிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த எபிசோட் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, ஜஸ்ட் ஒரு குட்டி கேட்ச் அப், அப்புறம் வந்துட்டு என்னெல்லாம் மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் கவர் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட டீ காஃபி எதையாவது எடுத்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இந்த நெக்ஸ்ட் ஒன் ஹவர் என் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க மக்களே. அப்படி என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாங் ஆஃப் த டேக்கு போக போகிறோம். இந்த பாடல் வந்து யாரு யாரு யாரு, இந்த பாடல் வந்து சங்கத்தமிழன் படத்துக்காக வந்த பாட்டு. இந்த பாட்டை எழுதியிருக்கிறது யார்ப்பா? இந்த அந்த பாட எழுதுறது வந்து மதன் கார்கி, ஓகேவா? அப்புறம் இந்த பாட்டை பாடியிருக்கிறது வந்து ஸ்வேதா மோகன். அப்புறம் இந்த பாட்டுக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறது விவேக் மர்வின்.

0: ஸோ வி ஆர் பேக் ஆன் த ஷோ. மக்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வாழாத வாழ்க்கை ஆன் சிஐடிஆர் 101.9. பர்சனலி எனக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்வேதா மோகனோட வாய்ஸ் வந்து அவ்வளோ செம்மையாக இருக்கும் ஒன்று. இன்னொன்று வந்து எப்படி சொல்கிறது, ஐ ஃபீல் லைக் காலையில் கேட்குறதுக்கு இது வந்து ஒரு அழகான பாட்டு. அதாவது ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் ஒரு மாதிரி ஸ்வீட்டாக அழகாக ஸ்டார்ட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கும், உங்களுக்கும் அப்படி இருக்கும் நினச்சி தான் இந்த பாட்டை போட்டேன். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் த சாங். பேக் டு த ஷோ மக்களே, இன்றைக்கி வந்து நான் ஒரு சொன்னது இல்லையா, ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட், ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த ஸ்பெஷலான கெஸ்ட் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, நான் வந்து யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி இந்த ஷோக்கு கூட்டிகிட்டு வந்த நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, ஆர் லைக் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பாங்க. இங்கே வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் கொஞ்சம் டைம் ஆனவங்க, கொஞ்சம் நம்ம வேங்கூவர்லாம் எப்படி அப்படின்ட்டு பழகின ஒரு கொஞ்சம் மக்களை தான் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். பட் இன்றைக்கி அப்படி கிடையாது, இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷான கெஸ்ட். எவ்வளோ ஃப்ரெஷ்னா, அவங்க வந்துட்டு ஜஸ்ட் 2 weeks தான் வந்துட்டு அவங்க ஆயிருக்காங்க வேங்கூவருக்கு வந்து. அப்படி ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட்டை தான் நான் இன்றைக்கி வந்துட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். So without any further ado, நம்ம கெஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம். மக்களை, ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். நீங்க யாரு, அதாவது உங்க பேர் என்ன?
1: என் பேர் இந்திராணி.
0: இந்திராணி, இந்திராணி நீங்க வந்துட்டு இப்போ நீங்க என் கிட்ட சொன்னீங்க என்ன அப்படின்னா, நீங்க இப்போ வேங்கூவர் வந்து 2 weeks தான் ஆகுது இல்லையா?
1: ஆமா.
0: ஓகே, ஸோ நீங்க வந்து யாரா வந்திருக்கீங்க? நீங்க வந்து ஒரு டூரிஸ்டா வந்திருக்கீங்களா, இல்லை நான் இங்க படிக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறீங்க, இல்லை நான் வேலை பார்க்க வந்திருக்கேன், நீங்க யாரு?
1: நான் ஒரு டூரிஸ்டா
0: வந்திருக்கேன். ஓ, நீங்க வந்து ஒரு டூரிஸ்டா வந்திருக்கீங்க. ஸோ நீங்க தனியா வந்திருக்கீங்களா, இல்லை உங்க ஃபேமிலியே கூட்டிட்டு வந்திருக்கீங்களா?
1: நான் எங்க ஹஸ்பண்ட் வந்திருக்கேன்.
0: நீங்களும் உங்க ஹஸ்பண்டும், அதுவும் ஒரு ஃபேமிலி தானே. அதாவது கேரளாக்கு வந்து ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து அந்த கான்டெக்ஸ்ட்ல இங்கே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்திராணி இல்லையா உங்க பேரு?
1: ஆமா.
0: ஓகே இந்திராணி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்துட்டு வேங்கூவர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து, ஆர் இங்க நீங்க கனடா வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
1: குட் ஃபீல், நல்லா இருக்கு. இங்க வந்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
0: ஹாப்பியா இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு குட் ஃபீல் அப்படின்னா என்ன, என்ன குட் ஃபீல்? நீங்கள் வந்து வேங்கூவரில் வந்து எப்படி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு புது ஊருக்கு வந்திருக்கோம், ஐயோ ஒரு படபட தடதட, ஒரு ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட், நர்வஸ்னஸ், அந்த மாதிரி பயம், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, உங்களுக்கு வந்து என்ன இமோஷன்ஸ் எல்லாம் ஃபீல் ஆகுது இப்போ?
1: அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, என்னென்னா நம்ம, நான் யோசித்தது வந்து கனடா அப்படின்னா ஏதோ டிஃப்ரென்ஸாக இருக்கும், அங்கே எல்லாமே பில்டிங்ஸ் தான் இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் வந்தேன்.
0: எல்லாமே
1: அதாவது அது ஒரு அதர் கண்ட்ரினோ.
0: ஆமாம்,
1: அப்போ நம்ம நேச்சரெலாம் இருக்காது ரொம்ப அப்படின்னு நினச்சேன். பட் இங்கே வந்து பார்க்கும்போது அங்கே விட ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர்ஸ் இருக்குது. பார்க்க நல்லா க்யூட்டாக அழகாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் நேச்சர்ஸ் நல்லாவே
0: இருக்குது.
1: அதுக்கு ஒரு குட் ஃபீலிங் கொடுக்குது காலையில் பார்க்கும்போது.
0: ஓகே ஓகே ஓகே. அது எப்படின்னா, அது வந்து இந்த லைக் அப்ராட் பற்றி நிறைய பேர் வந்து ஒரு வச்சிருக்க ஒரு மிஸ்கன்செப்ஷனாக கூட இருக்கலாம். அதாவது நம்ம வந்து இந்த படங்கள்லாம் வந்து யூஎஸ் இந்த மாதிரி பிக் பெரிய பெரிய பில்டிங்ஸ், ஸ்கைஸ்கிரேப்பர்ஸ்லாம் பார்க்குறதுனால, ஓ வெளிநாடுனாலே இப்படி தான் இருக்கும் போல இருக்கு, ஒரே பில்டிங்ஸ் பயமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். பட் அதான் கிடையாது. வை? பிகாஸ் எஸ்பெஷலி வேங்கூவர் அப்படி கிடையாது இல்லையா? பிகாஸ் வேங்கூவர் இஸ் திஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ் ஆஃப் நேச்சர். எங்கே பார்த்தாலும் வந்துட்டு ட்ரீஸ், பிளான்ஸ், லேக்ஸ், ரிவர்ஸ், பாண்ட்ஸ்னு இருக்க இடம், எல்லோரும் ஹைக்ஸ் போகிறாங்க, இப்போ பாரு அவுட்டோர்ஸ்லேயே இருக்கிற இஷ்டப்படுற ஒரு இடம். ஸோ இட்ஸ் வெரி நேச்சர் ரிச்சான ஒரு பிளேஸ் தான் வேங்கூவர். ஸோ வேங்கூவரில் வந்துட்டு கரெக்ட் தான் நீங்கள் சொன்னது, இட் இஸ் அ வெரி நேச்சுரலி ரிச் அண்ட் பிளெஸ்டான ஒரு பிளேஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைக்கிறீங்களா இந்திராணி?
1: எஸ்.
0: ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்திராணி, நம்ம வந்துட்டு ஒரு பாட்டுக்கு போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும். நீங்கள் இப்போ வந்து 2 weeks ஆயிடுச்சு இல்லையா, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க?
1: ஸ்ரீலங்கால.
0: ஓகே, ஸோ ஸ்ரீலங்காவில் வந்திருக்கீங்க. அப்போ பர்ஃபெக்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி சுச்சுவேஷன் தான் இது மக்களே. ஸோ இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் வந்திருக்கப்போ உங்களுக்கு வந்துட்டு என்னடா இது, அங்கே இப்பெல்லாம் இருக்குல்லே, இங்கே இப்பெல்லாம் இருக்கே, இல்லை அங்கே அப்பெல்லாம் இருந்துச்சு, இங்கே இப்பெல்லாம் இல்லையே அப்படின்ட்டு, அங்கேக்கும் இங்கேக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் என்ன என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணுது?
1: வித்தியாசம்னு சொல்ல போனால் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா பஸ்ஸில் போகிறோம்.
0: ஓகே,
1: அது அங்கே மாதிரி இங்கே இல்லை, ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக, காமாக, நல்லா நீட்டாக போய் ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அங்கேனா அப்படி இல்லை, பஸ்ஸுக்கு அடித்து பிடிச்சிட்டு ஓடி அதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகணும், இங்கே அப்படி இல்லைன்னு நினை, அது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம ஒரு ஷாப்பிங் போனால் இருக்கட்டும், இப்போ அட்லீஸ்ட் ஒரு ஃபுட் சிட்டி போனேன்னு சொல்லுங்களேன், அங்கே போய் ஏதாவது 4 things எடுக்கும்போது இப்போ அங்கே க்யூவில் நின்று ஒவ்வொருத்தராக வந்து ப்ரைஸ் பண்ணி பில் பண்ணி தரணும். பட் இங்கே அப்படி இல்லை, நம்மளாவே செல்ஃப் சர்வீஸ் இருக்குது. இப்போ நம்மளே நம்ம ஒரு டக்குன்னு நம்மளோட வேலையை முடிச்சோமா பில் பண்ணமா போய்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கு.
0: டிஃப்ரென்ஸாக இருக்கு இல்லையா? ஆமாம், கரெக்டு தான். எஸ்பெஷலி இப்போ நம்ம ஊரில் பஸ் ரைட் போகிறதெல்லாம் அது ஒரு மினி அட்வென்ச்சர் போகிற மாதிரி. அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அந்த லைஃப் த்ரெட்னிங் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கள்ல, இந்த வானத்துலேருந்து குதிக்கிறது, தண்ணிக்குள்ளே மிதக்கிறது, அந்த மாதிரியான ஒரு இன்னொரு ஆக்டிவிட்டி மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். பிகாஸ் ஒரு பாடுபட்டு எடுத்துருவாங்க நம்ம அந்த பஸ்ஸில் ஏறி இறங்குறதுக்குள்ளே. பட் இங்கே வந்து ஒரு மாதிரி பஸ்ஸெல்லாம் சில்லாக போகும்,
1: சில்லாக போகுது. எவ்வளோ நாங்கள் தூரம் ட்ராவல் பண்ணாலும் நமக்கு ஒரு டயர்ட்னஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. எல்லாத்துக்கு மேல ஒரு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மனித நேயம் இருக்கு. இப்ப பஸ்ல ஏறினோன்னே பேபிஸ்க்கு, வயசானவங்களுக்கு, அப்படி அந்த சுகம் இல்லாம அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலிட்டி இருக்கு. அது அதை வந்து இங்க நிறைய யூஸ் பண்றாங்க. அது மனித நேயமா நான் நினைக்கிறேன்.
0: ஓகே, நைஸ். அதாவது வேங்கூவர் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் கைண்ட் ஹார்ட்டட் பீப்பிள் அப்படிங்கிறது நான் சொல்லி தான் நீங்களாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பிகாஸ் வேங்கூவரில் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, எல்லாத்துக்கும் எதுக்கெடுத்தாலும் தேங்க்ஸ் வைப்பாங்க. ஒரு சின்னதாக ஒன்று அப்படியே தட்டி தட்டு மாதிரி விழுந்துட்டால் கூட, ஓ ஐ எம் ஸோ சாரி அப்படின்றவங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கும் இங்கே வந்து புதுசாக இருந்தது. பட் ஐ எம் ஹாப்பி டு நோ தட் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கனடாக்கு வந்த ஒரு விசிட்டராக, ஒரு டூரிஸ்ட்டாக வந்து 2 weeks நீங்கள் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கும் அதை டச் பண்ணி இருக்கு அப்படின்னா நாங்கள் ஏதோ கரெக்டாக பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. ஓகே மக்களே, ஸோ வித் தட் அடுத்த சாங்க்கு டிலே பண்ணாமல் போயிடலாம்னு நினைக்கிறேன். இந்த சாங் வந்து என்ன சாங் அப்படின்ட்டு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே கேட்டு வந்துருங்களேன்.

0: ஸோ வி ஆர் பேக் ஆன் த ஷோ. மக்களே, நீங்கள் கேட்டுட்டு வந்த பாட்டு வந்து எந்த படத்துக்காக வந்த பாட்டுனா, இந்த பாட்டு வந்து குத்து அப்படிங்கிற ஒரு படத்துக்காக வந்த பாட்டு. இந்த பாட்டு வந்து எழுதியிருக்கிறது வந்து தாமரை, ஒன் ஆஃப் த ஃபியூவஸ்ட் தமிழ், தமிழில் இருக்கிற ஒரு ரொம்ப குறைவான தமிழ், சாரி, ஃபீமேல் பெண்கள் எழுத்தாளர்களில் ஒருத்தர்கள் தான் தாமரை அவர்கள். அண்ட் இந்த பாட்டை வந்து மியூசிக் டிரெக்ட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஸ்ரீகாந்த் தேவா. இந்த பாட்டை பாடியிருக்கிறது பிரசன்ன ராவ் அண்ட் சின்மை. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே ஷோக்குள்ளே போயிட்டுருக்கனால நான் என் கெஸ்ட் கிட்டே இன்னொரு கேள்வி கேட்க போகிறேன். கெஸ்ட், நீங்கள் ரெடியா? கெஸ்ட், ஓகே, கெஸ்ட் வந்து பயங்கர ஹாப்பியாக குஷியாக இருக்காங்க நீங்கள் வந்ததுலேருந்து. நான் கெஸ்ட் கிட்ட கேட்க போகிற அடுத்த கேள்வி என்னென்னா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் இங்கே வந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல, ஒன்று, அண்டு அது என்ன காரணம், அண்ட் உங்களுக்கு வந்துட்டு இங்கே நடந்த இப்போ இந்த 2 weeks ஏ இந்த விஷயம் எனக்கு வந்து பயங்கர ஹாப்பிப்பா, இந்த விஷயம் வந்து இதுக்கு இந்த விஷயத்த வேங்கூருக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒன்று தோணுச்சுன்னா ஒன்று ரெண்டு.
1: வந்த காரணம்னு சொல்ல போனா, என் பொண்ணு இங்க படிக்கிறாங்க, ஸ்டூடண்ட் விசாவா வந்து அவங்க இங்க படிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இங்க வந்தேன். அவங்கள பார்த்ததுல பெரிய சந்தோஷம். அது அதை விட சந்தோஷம்னு சொல்றதுக்கு எனக்கு வெங்கூர்ல எது இருக்கும்னு சொல்ல தெரியல. அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம்னா, பொண்ணு வந்து கொஞ்ச நாள் தான், பட் அவங்க நினச்சேன் தனியாக இருப்பாங்க, அப்போ ரொம்ப ஸ்ட்ரெல்லாக இருப்பாங்க அப்படின்லாம் யோசிச்சுட்டு வந்தேன். பட் நான் நினச்சதை விட பொண்ணு நல்லா இருக்காங்க அப்படின் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க.
0: ஓகே,
1: அவங்க எல்லாமே அந்த நம்ம வந்திருக்கோம் அப்படின் போது அவங்க நிறைய நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணி எல்லாம் செய்கிறாங்க. அது பார்க்க ஒரு ஃபுல் நல்லாவே சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, நான் எதிர்பார்க்கல இங்கே வந்தோன்னா நமக்கு இப்படியெல்லாம் ஆக்கள் இருப்பாங்க, நம்ம இப்படி என்ஜாய் பண்ண போகிறோம், நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் எக்ஸெப்ட் பண்ணவே இல்லை. பட் இங்கே வந்து பார்த்தோன்னே தெரியுது இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆக்கள் இருக்காங்களா, இவ்வளோ நல்லா இருக்கே அப்படிங்கிற போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க நிறைய ஹைக் கூட்டிகிட்டு போகிறது, அங்கே இங்கே கொண்டு போய் புது இடங்களை பார்க்குறது, புது புது விஷயங்களெல்லாம் அவங்களாவே டிசைட் பண்ணல, இங்கே போகலாம் அங்கே போகலாம், இது எல்லாமே நாங்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணோம். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸும் பண்ணுறேன், பட் ஹாப்பியாகவும் இருக்கிறேன்.
0: ஓகே, ஸோ உங்கள் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறீங்களா?
1: கட்டாயமாக, அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தராக பேர் சொல்லி சொல்லாட்டியும், கொஞ்சம் பேர் இருக்காங்க ஒரு குரூப்பாக, அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்.
0: ஓகே, ஸோ இப்போ என்னன்னா, இப்போ வந்து எங்கள் ஷோவில் வந்திருக்க கெஸ்ட் வந்து மிஸ் இந்திராணி, அவங்க வந்துட்டு அவங்க பொண்ணை வந்து பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஓகே, ஸோ அதுவே ஒரு பயங்கர சந்தோஷமான விஷயம். அதை விட நிறைய, அதை விட ஒரு பூரிக்கத்தக்க விஷயம் ஒன்று இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அதையும் தாண்டி அவங்க சொல்கிறாங்க, இல்லை அது ஒரு பக்கம் இருக்க, அந்த பொண்ணுக்குன்னு ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க பாரு. நான் வந்து நண்பர்கள் அப்படின்னாலே என்ன படத்தை சொல்லலாம், இந்த வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த என் பொண்ணை கெடுக்கிறதே இந்த பசங்க தான், என் பொண்ணை என் பையனை வந்து கெடுக்கிறதே இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ட்டு சொல்லுவாங்கன்னு நினச்சா அப்படிலாம் சொல்லாமல், இல்லை இல்லை அவங்களும் நல்ல நண்பர்கள், குட் பீப்புள், குட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. விச் இஸ் எப்படி சொல்கிறது, அது இப்போ நான் இங்கே வந்ததுக்கப்புறமும் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் தான் மகளே. நம்ம வந்து மோஸ்ட்லி இப்போ நான் ஸ்டூடெண்ட்டாக வந்தேன், இந்த மாதிரி பல பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கேனடாவுக்கு ஸ்டூடெண்ட்டாக வந்திருப்பீங்க இல்லையா? அண்ட் நம்ம இங்கெல்லாம் மோஸ்ட்லி வரும்போது மோஸ்ட்லி நம்ம தனியாக தான் வரும், மோஸ்ட்லி யூ ஜஸ்ட் அ ஒன் பர்சன் ஆர்மி, அவள் தான் வரும். அண்ட் நமக்கு வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கே யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருந்துக்கிட்டு நம்ம வரதில்லை, வி ஆல் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படிங்கிறப்போ நம்மள மாதிரியே லைக் பாயிண்டட் குரூப் எல்லாம் ஒன்று இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு குட்டி குட்டி ஃப்ரெண்ட் கேங்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு குட் டைம்ஸில் வந்து நம்ம கூட சேர்றதா இல்லாமல் அவங்க வந்துட்டு கஷ்டத்தில் நம்ம வந்து ஸ்டார்டிங் பிகினர் லெவல்லேருந்து அவங்களும் நம்ம கூட ஆரம்பிக்கிறதுனாலையோ என்னவோ அந்த பாண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஸோ இந்த ஹெல்பிங் மனப்பான்மை, ஒருத்தருக்கு ஒருத்தர் லுக்கிங் அவுட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்துட்டு பயங்கரமாக நடக்குது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அப்படின்னு தான் மிஸ் இந்திராணியும் நினைக்கிறாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன், இல்லையா? இல்லையா?
1: ஆமாம்.
0: எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, ரொம்ப நாள் இந்த பாட்டோட சரியான கிரெடிட்ஸ் தெரியாம இதை போடக்கூடாது அப்படின்ட்டு தத்தி தள்ளாடிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப ஜெனரஸான ஒரு மனுஷன் வந்து இன்னைக்கு காலையில் எனக்கு வந்து எனக்கு கிரெடிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ நான் அவர் கொடுத்த கிரெடிட்ஸ் வச்சு இந்த பாட்டை போட போறேன். இந்த பாட்டு வந்து மலை மலை அப்படிங்கிற படத்துக்காக வந்த பாட்டு. இதை எழுதியிருக்கிறது ஆல் டைம் ஃபேவரட் வாலி சார். அண்ட் இதை வந்து பாடி இருக்கிறது வந்துட்டு கார்த்திகன் அகெயின் ஸ்வேதா மோகன், மியூசிக் டிரெக்டட் பை மணி சர்மா. இருங்க இருங்க, இந்த போட போகிறேன் போட போகிறேன்.

0: ஆல் ரைட். ஸோ நீங்கள் கேட்டுட்டு வந்த பாட்டு வந்து பூ பறிக்க சொல்லி. இந்த பாட்டு வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. அது ஏன் பிடிச்சிருக்குன்னா கேட்டால் தெரில, மேபி கார்த்திக்கோட வாய்ஸ்க்காக பிடிச்சிருக்கலாம், இல்லைனா இந்த பாட்டெலாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு லேட் 90s ஏர்லி 2K கிட்ஸ் எல்லாம் கேட்டு வளர்ந்த ஒரு சில பாடல்கள் இந்த பாட்டும் ஒன்று. ஸோ நீங்கள் வந்து ஒரு 2001-2 இல்லைனா ஒரு 1998லேருந்து ஒரு 2003-4 அந்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பிறந்த ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கும், நீங்கள் இந்த பாட்டு நிறைய கேட்டிருப்பீங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஸோ பை வித் தட் மக்களே, நாங்கள் வந்துட்டு ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்கு போயிட்டு வந்தோம்ல, பட் அதுக்கு முன்னாடி ஐ வில் டூ அ குட்டி அண்ட் குயிக் லேண்ட் அக்னாலேஜ்மெண்ட். ஸோ வேங்குவர் ஹவுஸ் அப்படி யூபிசியோட வேங்குவர் ஹவுஸ் கேம்பஸ் வந்து ஹங்கமேனிய மொழி பேசும் மஸ்குவியம் மக்களின் பிரிக்கப்பட்ட மற்றும் பாரம்பரிய பிரதேசத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஞாபகப்படுத்திட்டு ஒரு குட்டி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துடலாமா?
1: If the news are getting you down or you're tired of scrolling on your phone, Massey Books is the one-stop shop for you. A 100% Indigenous-owned business that is committed to giving back to local charities, community initiatives, and organizations, Massey Books has a vast selection of rare and unique books, as well as a diverse range of books that are from underrepresented authors. You can shop online at masseybooks.com or visit their store on 229 East Georgia Street in Chinatown. They are open 7 days a week from 10 a.m. to 6 p.m. Wednesday to Saturday and 12 to 5 from Sunday to Tuesday. Their friendly staff would love to give you a hand to find your new favorite read. Are you looking to decolonize your self-care routine? Take a trip down to Sisters Sage for a variety of handmade soaps, bath fizzies, smudge sprays, and salves infused with traditional plant medicine.

0: Sister Sage is an award-winning local Indigenous business run by Tsimshian entrepreneur, activist, and community builder Lynn Marie Angus and her dog TJ. Passionate about crafting wellness products that are respectful of the land we live on, Sister Sage is committed to a heart-centered approach to self-care as well as our collective healing. Located on 1312 Kingsway, you can drop by from Monday to Saturday from 10 a.m. to 6 p.m. See you there.
1: The Evelyn Saller Center is recruiting volunteers to help design and implement relief initiatives for the downtown Eastside community. If you're looking to get experience relevant to your area of study while helping to support the homeless population of Vancouver, email us at esc.volunteerprogram@vancouver.ca or find our page on the City of Vancouver website under Evelyn Saller Center. Positions are flexible and designed to be convenient to students. Those with an interest in health, communications, or psychology are encouraged to apply.
2: Okay, let's see here. Blend equal parts science and stories. Add a few shakes of music and soundscape, and wrap it all up in a big question. How can we see this more than human world in a new light and take part in shaping a healthy Anthropocene? Catch Future Ecologies every Sunday at 8 a.m. on CITR.
3: All right, makale. So we are back from the kutti short commercial break. Now, vandittu namma guest kitte adutha question kekkalam nenikiren. Guest, are you ready?
4: Yeah.
3: Okay, guest கிட்ட நம்ம கேட்க போகிற அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் பேசியிருக்கோம், ஓகே, பட் என்ன தான் சொன்னாலும் ஒரு புது கண்ட்ரிக்கு வர்றது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராச் ஆர் ஈவன் ஆஸ் ஒரு விசிட்டராக ஒரு டூரிஸ்டாக வர்றது கூட ஒரு ஈஸி மேட்ரு கிடையாது இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் இப்போ ஒரு 2 weeks இருந்திருக்கீங்க. ஸோ உங்கள்கிட்ட இந்த கேள்வி நான் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இங்கே வந்ததுலேருந்து இந்த விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே அப்படி இல்லைனா இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கே நடா இது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணியிருந்தால் அது என்ன
4: அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்டார்டில் பார்க்கணும்னா ட்ராவலிங்கே கொஞ்சம் கஷ்டம் தான்.
3: ட்ராவலிங்கே கஷ்டம்
4: என்னென்னா, ரொம்ப லாங் டைம் வந்து ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணலை.
3: ஓகே,
4: அது புதுசாக இப்போ நான் கிட்டத்தட்ட இந்தியா அப்படி பக்கத்து பக்கத்து நாடுக்கு போயிட்டு வந்துட்டு இங்கே தூர ட்ராவல் பண்ணும்போது அதுவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். கண்டினியூவாக ஒரு 14 hours வந்து இதில் உட்காந்துருக்குறோம் அப்படிங்கும்போது அது ஒரு கஷ்டமான விஷயம். ரெண்டாவது இங்கே பார்க்கணுன்னா வந்ததோட ஒரு கோல்டு, எனி டைம் நைட்டில் இருந்தப்போ இருக்கட்டும் மார்னிங்காக இருக்கட்டும் எப்போ பார்த்தாலும் ஒரு கோல்ட்னஸ்ஸே இருக்குது. அது கொஞ்சம் நம்மளுக்கு அதை கேட்ச் பண்ணிக்கொள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கான ட்ரெஸ் எல்லாம் வேற நிறைய சுமந்துக்கிட்டு வெளியில் போக வேண்டியதாக
3: இருக்கு.
4: இப்போ நம்ம அங்கே எடுத்துட்டோம்னா நார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வெளியில் போயிடலாம். இங்கே அப்படி இல்லை, ட்ரெஸ் கோட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வெளியில் போகிறதே ஒரு அவுட்டோர் போகிறதுங்கிறதே அது ஒரு வேலையாக இருக்குது. அப்போ அது ஒரு கஷ்டமான விஷயம். அப்புறம் சொல்லணுன்னா லாங்குவேஜ் கொஞ்சம் ப்ராப்ளம் தான்.
3: ஓகே,
4: என்ன தான் நம்மளுக்கும் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு நினச்சாலும் இங்கே வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களோட கம்பேர் பண்ணி இது பண்ணும்போது அது கொஞ்சம் இப்போ அது கஷ்டமாக இருக்குது. பட் நம்ம அது கண்டினியூவாக இந்த நாட்டிலே இருந்தோம் அவங்களோட மூவ் பண்ணோம் அவங்களோட இது பண்ணோம் அப்படின்னு நினச்சா அது கொஞ்சம் கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வெளியில வரும்போது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்படுறேன்.
3: அது இப்போ மெயினா என்ன விஷயம்னா, நம்ம ஊர்ல இருந்து வர்றவங்களுக்கு வந்துட்டு கரெக்ட் தான், ஒண்ணு இந்த டிராவல் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும், சம்டைம்ஸ் நமக்கு ஒரு டிரான்சிட் இல்லைனா ரெண்டு டிரான்சிட் கூட இருக்கும், அதெல்லாம் தாண்டி பிடிச்சி எவனாச்சும் ஒருத்தையும் அப்போ தான் ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணி விட்ருவான், அதெல்லாம் தாண்டி பிடிச்சி ஒரு 16 hours அந்த ஃப்ளைட்டில் உட்காந்து வரதுங்கிறதே அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். 16 hoursலாம் மினிமம் ஐ திங்க் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து வேங்கூர் வரதுக்கெல்லாம், அது இதெல்லாம் தாண்டி பிடிச்சிட்டு வந்தாலும் கோல்டுஸ் வந்துட்டு, ஆமாம் எனக்கு வந்து அது புரியுது. ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து இங்கேருந்து வர இமிகிரண்ட்ஸ் ஆர் இந்த ஷோ கேட்டுட்ருக்கவங்க அட்லீஸ்ட் தமிழ் புரியுறவங்க அட்லீஸ்ட் மோஸ்ட்லி இந்தியா ஸ்ரீலங்கா ஆர் லைக் கொஞ்சம் மலேசியா தாய்லாண்ட் இந்த மாதிரி பக்கம் வந்து வரவங்க தானே. ஸோ அப்படி இருந்து வரும்போது அங்கே நம்ம ஊரில் இருக்கிற அந்த ட்ராபிக்கல் கிளைமேட் வந்துட்டு நமக்கு அது இங்கே இருக்கவங்களுக்கு பயங்கர ஹீட்டாக இருக்கும் அங்கே போனால், பட் நமக்கு வந்துட்டு அதுதான் கரெக்டு நம்ம பழகிட்டோம் சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்ததுலேருந்து அதே கிளைமேட் ஆயிடுச்சா. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த கோல்டு வந்து கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. பிகாஸ் நம்ம வந்து ரொம்ப சனி டே அப்படின்னு நினைப்போம், ஆனால் அப்போ தான் வந்துட்டு ஒரு காத்தடிக்கும் இல்லைன்னா ரொம்ப கோல்டாக அப்படி உங்களுக்கு தோணியிருக்கா? லைக் வெயில் பொழந்து கட்டுற மாதிரி இருக்கும் இங்கே இருக்கவங்களுக்கு.
4: ஆமாம், அது நமக்கு ஒரு வெயிலாகவே இல்லை அப்படின்ருக்கு. இன்னொரு விஷயம், டைம் ஷெட்யூல் பார்க்கும்போதும் கூட இப்போ நம்ம வந்து ஒரு 6 வெளியில் இருக்கிறோம் அப்படின்னா அங்கே இருட்டாயிரும், டைமுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடுது. இங்கே வந்து நைட் 8 ஆகுது பட் இருட்டாகலை. அப்ப நம்மள டைம் என்னடா எல்லாம் டைம் பார்த்தா 8:00, பட் நாங்கள் வெளியில இருக்கோம் ஆனால் நல்லா அப்பதான் ஒரு 5:30-6 மாதிரி கூட இல்லை அப்படிதான் இருக்கு. இப்ப நம்ம அங்கே 8:00 அப்படின்னும் போது ரொம்ப இருட்டாயிருச்சு, ரொம்ப நைட் ஆகுது, டக்குன்னு வெளியில வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஃபீல் வருது. இங்கே இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் சுத்தலாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, ஆனால் பார்த்தா நைட் ஆகிருது,
3: சீக்கிரம் கண்டுபிடிச்சிருக்கிறதுக்குள்ள
4: நைட் ஆகிருது. அது ஒரு டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. மற்றது உண்மைக்குமே இப்போ வெயிலுன்னு சொல்லும்போது இவங்களுக்கான அந்த வெயில் இல்லை நமக்கு. இப்போ அங்கே ஸ்ரீலங்கா எடுக்கிற நேரம் அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கறது இது ஒரு வெயில் அப்படிங்கிற மாதிரி
3: ஒரு வெயில் அப்படிங்கிற மாதிரி.
4: அங்கே வெயில் அடித்தா வீட்டுக்குள்ளே ஓடணும்னு தோணுது, இங்கே வெயில் அடித்தா அப்போ தான் வெளியில் வந்து கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு தோணுது. அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாமே டிஃப்ரென்ஸாக தான் இருக்குது.
3: பட் பட் அதுதான், அது நமக்கு என்ன பண்ணுறது, நமக்கு கிடைக்கும் வேங்கூரில் இவ்வளோதான் வெயில் அடிக்குதுங்க, நாங்கள் என்னங்க பண்ண, நாங்களாம் வேணாங்கிறோம். அப்பப்போ எங்களுக்கும் தோணும், என்னடா இது நீங்கள் வருஷத்தில் ஒரு 3 வெயில காட்டி இவ்வளோதான் சம்மர் முடிஞ்சிச்சு எல்லாரும் இப்போ கிளம்பி போங்க வின்டருக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொன்னாங்க.
4: சம்மரே பிடிக்கும் போது வின்டர் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற நானே ஒரு கற்பனை பண்ணி பார்த்துக்கிடுவேன். எல்லாம் சம்மர் சம்மர்ன்றாங்க, இதுதான் அவங்களுக்கு அப்படின்னா அப்போ வின்டர் எப்படி இருக்கும் அது இதோட மோதமாக இருக்கு.
3: ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பட்டுட்டாங்க மக்களே, அவங்க வந்துட்டு சை இதெல்லாம் ஒரு சம்மர்னு சுத்திட்டு திரியிறேலே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப மன உளைச்சல நம்ம கெஸ்ட் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு புரியுது, நல்லதே நடக்கும் மிஸ் இந்திராணி அவர்களே அப்படின்னு சொல்லிக்கிறேன். பட் நீங்கள் வந்து டைம் கரெக்டான டைம், அதாவது இந்த டைம் வந்துட்டு இப்போ தான் ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருக்கு, ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சு சம்மருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்சிஷன் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் ஒரு ஆட்டம் ஸ்டார்ட், ஆட்டம்லாம் இப்போது ஒரு செப்டம்பர் அக்டோபர்லாம் அக்டோபர் வரைக்குமே ஒரு மாதிரி இந்த ஒரு பீக் சீசன் ஆஃப் சன் இருந்துகிட்டே இருக்கும். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லாக தான் செய்யும். பட் இதுக்கு நடுவுலையும் எவ்ரிடே இந்த மாதிரி வெயில் பொழந்து கட்டுமா அசனி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ இன்றைக்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் க்ளூமியாக தான் இருக்குது இல்லையா?
4: ஆமாம்,
3: இப்போ ஒரு 2-3 முன்னாடிலாம் வெயில் அப்படியே பழகடின்னு இருந்துச்சு, இப்போ வந்து க்ளூமியாக இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2-3 மழை கண்டிப்பாக வரும், வேங்கூவருக்கு மழைலாம் புதுசாக அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெயின் மிஸ் இந்திராணி அவர்களே. பட் அதை தாண்டி இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, லாங்குவேஜ் பேரியர்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, அதையும் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா நாங்கள்லாம் என்ன தான் இங்கிலீஷ் எக்ஸாம்லாம் பண்ணி ஐஎல்ஸ் செல்பிப்பு அது இதுன்னு படித்து கிழித்து நீங்கள் வந்து 9 out of 9 12 out of 12 எல்லாம் எடுத்து வந்தால் கூட கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் இங்கே இருக்கவங்க பேசுறது புரிஞ்சுக்கிறதுக்கு. பட் அது போக போக பழகிடும் இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம நிறைய பேரோட பேசும்போது, இங்கே இருக்கிற நிறைய பேரோட பேசும்போது அது வந்து
4: அவங்களோட டோனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
3: ஆமாம்,
4: அது அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கிற
3: டைம் எடுக்கிற விஷயம் தான், கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே ரொம்பவே டைம் எடுக்கிற விஷயம் தான். ஸோ வித் தட் மக்களே, நான் இன்னொரு பாட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த பாட்டை போடலாமா வேணாமா அப்படின்ட்டு நிறைய ஒரு மாதிரி தாட்டாகவே இருந்துச்சு. பட் நான் எனிவேஸ் இந்த பாட்டை போட போகிறேன், ஏன்னா இது ஒரு நல்ல பாட்டு அப்படிங்கிறத தாண்டி இந்த பாட்டு வந்து ஒரு ஜெனரேஷனையே இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இந்த பாட்டு என்ன பாட்டு, இந்த பாட்டு எந்த படத்துக்கு வந்திருக்கு, இந்த பாட்டை பாடியிருக்கிறது யார், எல்லாமே வந்து இந்த பாட்டை கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமாக ஒரு ஜென் ஜீஸ்க்கு எங்களை மாதிரி பசங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த பாட்டெலாம் அப்படிப்பட்ட ஒரு பாட்டு கேட்டு வாங்க

0: நான் இப்போ தான் நம்ம கெஸ்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பாட்டு வந்து எவ்வளோ வந்துட்டு ஒரு உருக்கமான பாட்டு அப்படிங்கிறது, அதாவது இந்த பாட்டை வந்து நீங்கள் கேட்டிருக்கிறதுக்கு வந்து இந்த பாட்டுக்கு வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து லவ் பண்ணியிருக்கணும், உங்களுக்கு பிரேக்கப் ஆகிருக்கணுங்களாம் எந்த அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு இந்த பாட்டை வந்து இனிஷியலி ஆக்கோ அப்படிங்கிற ஒரு வராத ஒரு படத்துக்காக மிஸ்டர் அனிருத் ரவிச்சந்திரன் எழுதி பாடி இருக்கிற, சாரி மிஸ் அனிருத் ரவிச்சந்திரன் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணி பாடி இருக்கிற ஒரு பாட்டு. இந்த பாட்டை எழுதினது வந்து விக்னேஷ் சிவனாக இருந்தார். ஓகே, ஆக்கோ அப்படிங்கிற ஏதோ ஒரு படத்துக்காக இந்த பாட்டு எழுதினாங்க. பட் இந்த பாட்டு வந்து ஒரு 11 வருஷம் கழித்து இப்போ தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு படத்துக்காக போட்டிருக்கானுங்க. இப்போ வந்து பாட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டு பயங்கரமாக இருக்கும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறதுனே தெரில, அப்படிப்பட்ட ஒரு படமாக எடுத்து வச்சுருக்கானுங்க. எனக்கு வந்து என்ன புரியலன்னா, மியூசிக் டிரெக்டர் அவரோட வேலையை பார்த்துருக்காரு. ஓகே, அனிருத் ரவிச்சந்திரன் வந்து பிஜிஎம் சாங்ஸ் அப்படி இப்படின்னு போட்டு கிழிச்சு பின்னி எடுத்துட்டாரு. 100 and 110 மார்க்ஸ் கூட கொடுப்பேன். இதில் நம்ம பிரதீப் ரங்கநாதன்லாம் சொல்லவே தேவையில்ல, வளர்ந்து வரும் ஒரு நடிகர், அதாவது நிறைய பேருக்கு என்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் வேலையாக இருக்காரா. ஸோ அவர் வந்து சொல்லவே தேவையில்ல, அவரோட வேலையை கரெக்டாக பார்த்துருக்காரு. அதே மாதிரி கிருத்தி ஷெட்டி ஆக்ட்ரஸ் அவங்களும் வந்துட்டு அவங்களே சொந்தமாக டப்பிங்லாம் பண்ணி நிறைய ட்ரையெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு பயங்கரமாக இருந்தது. ஓகே, என்ன டிரெக்டர் அவர் பண்ண வேண்டிய வேலையை பார்க்கலையோ அப்படின்ட்டு வந்து எனக்கு தோண வச்சிருச்சு. இல்லை எனக்கு புரியல, இந்த படத்தை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தேன்னா நிறைய பேசிட்டு போகலாம். ஓகே, பட் எனக்கு என்னென்னா, இப்போது ஒரு விஷயம், இப்போ கான்செப்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஒரு 2040s இப்படி நடக்க போகிற ஒரு கதை இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க இமேஜின் பண்ணி அதெல்லாமே ஓகே. அப்புறம் அங்கங்கே ஒரு சில டீட்டெயிலிங்கெல்லாம் காட்டினாங்க. இந்நேரம் நீங்கள் இந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பாயிலர்ஸ்லாம் நான் வந்து தாராளமாக கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பூ கட்டுறதெல்லாம் வந்துட்டு அப்படியே ட்ரோனில் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி, ட்ரோன் டெலிவரி பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பாங்க. ஆனால் மக்களே, நான் யூஸ்வலாக வந்து இந்த கிரிஞ்சன்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனால் டைலாக் ரைட்டிங் எல்லாம் பயங்கர கிரிஞ்சாக பண்ணியிருக்காப்புல நம்ம விக்னேஷ் சிவன். அது வந்து வேணாம், இதை விட இதை வந்து சாத்விகமாக நல்லா வச்சுக்க முடியல இந்த ரிவ்யூ அப்படின்னு தோணிருச்சு. பட் எனிவேஸ் இந்த பாட்டுக்காகவும் இந்த அனிருத்தோட கம்போசிஷனுக்காகவும் அவரோட சாங்ஸ்க்காகவும் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கலாம் ஒரு வாட்டி. இல்லை பாட்டையாவது கேட்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், அவ்வளோதான் சொல்லுவேன். விக்னேஷ் சிவன் அவர்களே, தயவு செஞ்சு நானா. ஓகே மக்களே, வித் தட் நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்டனுக்கு போயிடலாம். நம்ம கெஸ்ட் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. எப்போ என்ற அடுத்த கேள்வி கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ கெஸ்ட் அவர்களே, யூஸ்வலாக வந்துட்டு ஷோ முடிய போகுது அப்படின்னாலே நான் வந்துட்டு ஒரு முக்கியமான கேள்வி கேட்பேன். இது ஒரு அதிமுக்கியமான கேள்வி. அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன அப்படிங்கிறது தான். இப்போ ரேடியோ ஷோக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு உங்ககிட்ட வந்து இந்த கேள்வியை கேட்கலன்னா என்ன ஹோஸ்ட் நான்லாம் இல்லையா? ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கெஸ்ட் அவர்களே, உங்களுக்கு வந்துட்டு இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இல்லைன்னா ஆல் டைம், எனக்கு எப்பவுமே இந்த பாட்டு பிடிக்கும் பாப்பனா, இல்லைன்னா கொஞ்சம் காலமாக இந்த பாட்டு கேட்டுட்ருக்கேன் உன் நல்லா இருக்கே அப்படின்னா, உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும், நீங்கள் என்ன பாட்டு டெடிகேட் பண்ண விரும்புகிறீர்கள்
1: அப்படின்னு கேட்டால், நிறைய பாட்டு இருக்குது. ஓல்ட் சாங்காக இருக்கட்டும், மிடில் சாங்காக இருக்கட்டும், எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் விட்டு இப்போ ரீசண்டாக ஒரு பாட்டு அடிக்கடி கேட்டுட்ருப்பேன். அந்த பாட்டு வந்து யூத் படத்தில் வந்த முட்டைக்கலக்கி.
0: என்ன சொல்றீங்க கெஸ்ட் அவர்களே, மக்களே உங்களுக்கு வந்துட்டு சும்மா ஒரு குட்டி உங்க நாலேஜ்க்காக நான் சொல்ல விரும்புறேன். நம்ம கெஸ்ட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நான் முன்னாடி ஷோக்கு முன்னாடி கேட்டேன், அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் வந்து ஹாஃப் செஞ்சுரியை தொட்டுட்ட ஒரு கெஸ்ட் தான் இவங்க. ஓகே, பட் இந்த கெஸ்ட்டுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்குன்னு கேட்டா, இந்த நேத்து புந்தா நேத்து வந்து முட்டை கலக்கிக்கிறேன். இல்ல, நீங்களே சொல்லுங்க, ஏன் பிடிக்கும் உங்களுக்கு முட்டை கலக்கி?
1: முட்டை கலக்கி ஏன் பிடிக்கும் அப்படின்னா, அந்த அவன்ட கியூட்டான சிரிப்பே ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: உன்னோட சிரிப்பு வந்து அழகா இருக்கு பிரவீன் அப்படின்னு சொன்ன மாதிரி,
1: அது ரொம்ப நல்லா இருக்கு. அவரோட டான்ஸ் நல்லா இருக்கு. முட்டைக்கலக்கி அது இப்போ எல்லோரும் யூடியூப் எடுத்தாலும் எதை எடுத்தாலும் ஒரு சின்ன ரீல் பண்ணி அப்படியெல்லாம் போட்டு அது அடிக்கடி மைண்டில் ஒரு செட்டான பாட்டு மாதிரி இருக்குது. ரீசெண்டாக பழைய பாட்டுங்க ஓல்ட் பாட்டுன்னு நினைக்கும் போது நிறைய இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக இந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. அவரோட சிரிப்பு டான்ஸு நல்லா இருக்குது, எனக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. நானும் அடிக்கடி கேட்ட பாட்டாக இருக்கிறதுனால அதே கேட்போன்னு ஆசைப்பட்றேன்.
0: இதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரம். அதாவது நான் அவங்க ஒரு மாதிரி ஒரு மிடில் டைம் சாங்காக கேட்பாங்க போல இருக்குது, சரி அதை போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நாங்களே இப்போ ட்ரெண்டிங்கெலாம் இருக்கோம் ஜி அப்படிங்கிற மாதிரி. மிஸ் இந்திராணி வந்துட்டு முட்டைக்கலக்கி சாங் கேட்டிருக்காங்க. முட்டைக்கலக்கி சாங் வந்து கரெக்டு தான், கென் கருணாஸ் அவர்களின் ஒரு அழகிய பாடல். அதுக்கு வந்து ஜிவி பிரகாஷ்குமார்
1: அதுக்காகவும் அவருக்கு யூத்தா இருக்கும் அந்த பாட்டு, அவருக்கு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு நான் அந்த பாட்டை
0: இன்னும் உங்க பையன் பேர் என்ன சொல்லுங்க?
1: என் பையன் பேர் அரிஷ்வன்.
0: உங்கள் பையன் பேர் அரிஷ்வனா?
1: ஆமாம்.
0: ஸோ அரிஷ்வன் அப்படிங்கிற ஸ்ரீலங்காவில் இருக்க ஒரு ஜீவராசியா?
1: ஆமாம்.
0: ஓகே, அவனுக்கு எத்தனை வயசாகிருச்சு? போ,
1: அவனுக்கு இப்போ 21 வயசாச்சு.
0: ஓகே, 21 வயசாயிருச்சு. சாவி கொடுத்து திருக்கிற மாதிரி கீ பர்த்டே எல்லாம்
1: கொண்டாடிட்டாங்க. நாங்கள் அவனை மிஸ் பண்ணது கிடையாது ஒரு பர்த்டேலையும். இந்த பர்த்டே மிஸ் பண்ணுறேன்னா கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு. அப்போ அவருக்காகவும் இந்த பாட்டை டெடிகேட் பண்ணிடுவோம்.
0: அதாவது நான் வந்து கென் கருணா சொல்ற க்யூட்டான ஸ்மைல், அது மட்டும் இல்லாமல் என் பையனோட பர்த்டேக்காக டெடிகேட் பண்ண போகிற சாங் இது சாங் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் இந்திராணி அவர்கள் வந்து முட்டைக்கலக்கி சாங் கேட்டிருக்காங்க. ஓகே மகளை கேட்டுடுவாங்க முட்டைக்கலக்கி.

0: ஓகே, கொஞ்சம் கியூட்டாக தான் இருக்காரு கேன் கருணாஸ். இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எனக்கும் கொஞ்சம் இந்த பாட்டு பிடிக்கும், அதுக்கப்புறம் கேன் கருணாஸோட கியூட் ஸ்மைலும் பிடிக்கும். எனிவேஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம வந்து ப்ரைவேட் கான்வர்சேஷன்ஸ்க்காக எடுத்து வச்சுப்போம். ஸோ நன்றி வெரி மச் கெஸ்ட் அவர்களே, இன்றைக்கி வந்துட்டு எங்களோட ஷோக்கு நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு நாங்கள் வந்துட்டு மிக மிக பெருமிதம் கொள்கிறோம். உங்களை போல ஒரு கெஸ்ட் எங்கள் ஷோவிற்கு வந்ததுக்காக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போது?
1: ஹாப்பியாக இருக்குது. நான் வந்தது மகளை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு, பட் இப்படி ஒரு ஷோக்கு என்னை கெஸ்ட்டாக கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு.
0: ஓகே,
1: இப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரேடியோ ஷோ ஒன்று எனக்கு கிடச்சிது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
0: ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க எங்கள் கெஸ்டவர்கள். உங்களுக்கு வந்து ரேடியோ ஷோக்கு வந்தது சந்தோஷமாக இருக்கா, இல்லை உங்கள் மகளை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, உண்மையே சொல்லுங்கள்.
1: இப்படி கேட்டிங்கன்னா என்ன சொல்லலாம், மகளால் தான் ரேடியோ ஷோவும் கிடச்சிருக்கும் போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது.
0: இந்த மாதிரி ட்ரிக்கியாக கேள்வி கேட்டு உங்களுக்கு வந்துட்டு இவங்களா அவங்களா அப்படின்லாம் சொல்லி வீட்டில் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாகிறதுல வந்துட்டு நான் பயங்கர எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறதுனால தான் உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்டேன். எனிவேஸ் தேங்க்யூ வெரி மச் மிஸ் இந்திராணி அவர்களே.
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
0: நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணதில் மக்களே. ஐ ஹோப் நீங்களும் இந்த ஷோ கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சாங் அப்படியே போட்டு அப்படி இன்றைக்கி வந்து டாடா பாய் பாய் சொல்லி போகிற நிலைமை வந்தாச்சு. ஸோ இந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி டிரெக்டர் இருக்காப்லல்ல அபிஷன் ஜீவன், அவர் வந்துட்டு ஒரு படம் நடித்தார்ல வித் லவ் அப்படின்ட்டு ஒரு படம். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு இந்த லெட்டர்லாம் எழுதும் போது கடைசியில் எண்டில் வித் லவ் யோர் சின்சியர்லி யோர் ஃபேத்ஃபுல்லி அப்படிலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி இந்த ஷோ இன்றைக்கி முடியுது இல்லையா. ஸோ அதனால ஒரு எண்டிங் நோட்டாக இந்த பாட்டை போடலாம் அப்படின்னு எப்படி க்ரியேட்டிவாக யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த பாட்டை வந்து மக்களை கம்போஸ் பண்ணியிருக்கிறது தேவா, எழுதியிருக்கிறது வைரமுத்து, பாடியிருக்கிறது ஹரிஹரன் அண்ட் ஷாகுல் ஹமீத். எந்த படத்துக்காகனா அவள் வருவாளோ. இல்லை இல்லை, படத்தோட பேர் நேருக்கு நேர், பாட்டு தான் அவள் வருவாளா. சாரி கைஸ்.

அவள் வருவாளா அப்படிங்கிற சாங்கோட இன்னைக்கு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு மக்களே. எனிவேஸ், திஸ் இஸ் வாழாத வாழ்க்கை, யூபிசியோட ஒரே தமிழ் ரேடியோ ஷோ. அண்ட் நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தது சிஐடிஆர் 101.9. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து இதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் செக் பண்ணலாம், அட் வாழாத வாழ்க்கை, விச் கோஸ் அஸ் VAZHADHAVAZHKAI. ஹாவ் அ கிரேட் கிரேட் கிரேட் வீக் அஹெட் மக்களே. சி யூ ஆல் இன் அனதர் பியூட்டிஃபுல் எபிசோட். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்களாக. See you, bye-bye.